ஈஸ்வரம் விபும் ஜகத்குருஞ்ச சாஸ்வதம் துரியமேவ கேவலம் பஜாமி பாவவல்லபம் குயோகினாம் துர்லபம் ஸ்வபக்தி.